0: மார்னிங் போஜோ.
1: எஸ் அங்கினி விஷிங் செக்மெண்ட் ஆன மார்னிங் மோஜோயில் வித் மீ ஆர்ஜே அனாமிகா.